0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். என் நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடக்கமாக வசந்தாராகத்தில் வர்ணம் தச்சூர் சிங்கராச்சாரியலு இயற்றியது ஆதிதாளம்.
1: And Raham 24/7 DTH. We now bring you a Veena recital by Nirmala Rajashekar. She is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Neyveli K.V. Ramkumar. To begin with, a Varnam in the rag Vasanta, composed by Thachur Singaracharyalu, set to Adithaal.

0: வசந்தா ராக வர்ணம் இடம்பெற்றது இதுவரையில். அடுத்து நாட்டை ராகத்தில் ஜெய ஜெய புரந்தரதாசர் தேவர்நாமா கண்டசாப்பு தாளம்.
1: You just heard a varnam in the rag Vasanta. Now, Jaya Jaya, Purandaradasar Devarnama in the rag Naattai, Sittu Kandachaputhaal.

0: பாரதாசர் தேவர்நாமா இடம்பெற்றது இதுவரையில். இனி பேகடா ராகத்தில் நாதோபாசனா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: You just heard a தேவர்நாம of புரந்தரதாசா. Now, நாதோபாசனா, a கிருதி of தியாகராஜா in the ராக் பேகடா, set to ஆதிதாள்.

0: தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. இதுவரையில் கலாவதி ராகத்தில் அடுத்து என்னடு தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: You just heard a Kruti of Tyagaraja. Next comes Ennadu, a Kruti of Tyagaraja in the rag Kalavati set to Adithaal.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். என் நேரமும் இந்திய இசை. 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம். இனி மாமவ மீனாட்சி வராளி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ரா சாப்பு தாளம்.
1: And Raham 24/7 DTH, you are listening to a Veena recital by Nirmala Rajashekar. She is accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Neyveli K.V. Ramkumar. Now, Mamava Meenakshi, a kriti of Muthuswami Dikshitar in the Raag Varali, set to Misra Chaputal.

0: முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது இதுவரையில். நிகழ்ச்சிக்கு நிறைவாக வருவது தேடி உன்னை சரணடைந்தேன், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், துர்கா ராகத்தில் ரூபகதாளம்.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் எ கிருதி ஆஃப் முத்துசுவாமி தீட்சிதர். நவ் தேடி உன்னை சரணடைந்தேன், எ காம்போசிஷன் ஆஃப் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த ராக் துர்கா செட்டு ரூபகதாள்.

0: சென்னை வானொலியின் படைப்பில் ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக. இதுவரை நிர்மலா ராஜசேகர் அவர்களின் வீணை இசை கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம்.
1: On Raham 24/7 DTH, you just heard a Veena recital by Nirmala Rajashekar. She was accompanied on the violin by Usha Rajagopalan and on the mridangam by Neyveli K.V. Ramkumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: ராகம் மலையமாரிட்டம் ரூபக தாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: லிசன் டு அ கர்நாடிக் கிளாசிக்கல் வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வேதா பிரசாத். ஷி இஸ் அக்கம்பனிட் ஆன் வயலின் பை ஸ்ரீ எம் சூர்யதீப்தி அண்ட் ஆன் மிருதங்கம் பை ஸ்ரீ பி ஜெயபாஸ்கர். ஸ்ரீமதி ஸ்வேதா பிரசாத் பிகின்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் மனசா எட்டுலோர்த்துனே, எ காம்போசிஷன் ஆஃப் செயின்ட் தியாகராஜா இன் ராக் மலையமாருதம், செட் டு ரூபக் தால்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சுப்புலட்சுமி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சந்தான ராமசுவாமின் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் ஹிந்தோள வசந்தம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: சுப்புலட்சுமி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி அந்தகண, புரந்தரதாசர் தேவர் நாமா, பாகியஸ்ரீ ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: சுப்புலட்சுமி சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பாலக்காடு ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாலக்காடு டி ஆர் ராஜாராமன் அவர்கள் வயலின், திருசூர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாஸ் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை பாலக்காடு ஸ்ரீ ஆர் ராம்பிரசாத். He is accompanied by Palakkad Shri T.R. Rajaraman on the violin, Thrissur Shri C. Narendra.

ரவீந்திரன் ஆன் த மிருதாங்கம் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் த டம். நிகழ்ச்சியில் முதலில் பஜன செய்யவே ஆனையா இயற்றிய பாடல் ராகம் கேதாரம் ரூபகதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் பஜன செய்யவே ரிட்டன் பை ஆனையா கம்போஸ்ட் இன் ராக் கேதாரம் செட் டு ரூபக்தாள்.

இனி கண்டஜூடுமி தியாகராஜர் கீர்த்தனை வாசஸ்பதி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு கண்டஜூடுமி கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா இன் ராக் வாசஸ்பதி செட் டு ஆதி தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாலக்காடு ஆர் ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. பாலக்காடு டி ஆர் ராஜாராமன் அவர்கள் வயலின், திருசூர் ஸ்ரீ நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கடம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை பாலக்காடு ஸ்ரீ ஆர் ராம்பிரசாத். He is accompanied by Palakkad Shri T.R. Rajaraman on the violin, Thrissur Shri C. Narendra on the mridangam, and Shri T.V. Vasan on the ghatam. Ini Lokavana Chatura, Tyagarajar Kirtanai, Begada Ragam, Adithalam. Listen now to Lokavana Chatura.

நிகழ்ச்சியில் நிறைவாக நந்த நந்தன மீரா பஜன் ஜோக் ராகம் ஆதிதாளம். The concert concludes with மீரா பஜன் நந்த நந்தன composed in ராக் ஜோக் set to ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாலக்காடு ஆர் ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. பாலக்காடு டி ராஜாராமன் அவர்கள் வயலின், திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பாக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Palakkad Shri R. Ramprasad. He was accompanied by Palakkad Shri T. R. Rajaraman on the violin, Thrissur Shri C. Narendran on the mridangam, and Shri T. V. Vasan on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli, Ragam 24/7 DTH, Anytime Indian Music.